குபந்தை மெத்தொன்னோராயான் மெவுடி எஃப்எம் எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் நரதை மொங்கை ஐத்தப்பிய மெத்தெனுவா தி மினிஸ் ந கொந்தியாவா தெனுவா இனநந்தே தன்மையான் தாயையோ இப்போ தெய்மெத்த தே கபு பண்ணு தெரியுதுங்க கே மெஸ்னா தெய்மெத்தான் பண்ணுவா கே நோய் ஒன்னரா ara wo wonnane ne ani ka kukurei na koim dawna ki meya katanwa tara pota ki na makuri akya popo to ka ngora mina nante tetane meya onta ye yo ayere men nam ta pani ko ngora me ye pandai tandi ki te ta panan ka meure mai toro na koim ina nante ta meru ante ta pakan ta ye yo na te me tong kanen me ngaro na ni kiran kan wante te pakan ta ye yo ni karo kuat ya te puin ante ta ire ki ngai ni ire ta te upie ko na meure ri kin ko ya ko kororo nai Nungungura iyon meuri FM meyon peom teka meyon tepas meyan meyengam kita meyinanun nam stua koyane tiyonon rayna merawa kyo sinanukuni kiripes kona meuri inanun te tameruan te titan meyon tayo yu men nara studio iyon pairi kita rawai kai sina teimeton wawai ko meyanini ka teimeton dangare nga kepun tayin country music ke kunan te kunan nako tipitipiki Oh, ipun kuna nako pa mayo, tapi kora rin kaya kaya na kuna, kakandong rayo, nikako, nikakamayo ko menam tapa niko kwa ngongura maya. Sinangan niya kain de, tapi kis me kuna ya, Massachusetts.

0: பாவம் நிறைய நீ நினைந்த போற ராய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒரு அம்பை தோவனா
0: Yeah, money!